ஜுகேஸ்வரம் பரம் சித்தி நமோரா ராஜேஸ்வரம் பரம் பிரித்தி நமோ சஸ்திரபாணி நமோ வஸ்திரபாணி நமோ